கோடி பல ஜீவ தந்தே பாகி என்றே திவ்ய பத தருவையின்றே நேகமை நின்ன சுபநாம ஜப ஒன்றே நேமதிந்த அச்சரித லீவனக வந்தே தாரையனு கரவ கார்முகிலே துரிதாந்த காரவனு ஹரி தேசவாகலே